தாயில் படி வகுப்பில் மூன்ற தீவில் விளைவு என்ன? சுடரில் தன்மை என்ன? தாயின் பெருமை தேயாய் நின்று செப்பும் இங்கு நிகழ்த்தவ களத்தில்

0: களத்தில் செப்புதற்றி வானொலியில் வந்து நிற்கும் பெருந்தமிழ் கவியை அழைப்போம். வணக்கம்.
1: வணக்கம். தாயே, நீ இல்லாது விட்டால் உலகம் ஏது, உயிர்கள் தானேது? அந்த சராசரங்கள் அனைத்தும் தாயாகி தந்தையாகி தற்கொரு தெய்வமாகி
2: latinoamericana, la voz de Rusia, código postal 113-326, calle Pernitskaya 25, Moscú, Rusia.
3: Nuestro fax es prefijo 095-950-5648.
2: La dirección en el correo electrónico es letters@vor.ru.
3: Los usuarios de Internet pueden conocer las preguntas del concurso en el website de La Voz de Rusia, www.vor.ru.
2: Envíe su respuesta hasta el 6 de junio del año en curso.
3: En nuestros programas incluiremos sin falta las grabaciones de los audiocasetes y cartas sonoras, voice mail, que nos envían con poemas de Pushkin recitados por ustedes en español o en ruso.
2: Serán también bienvenidos los dibujos, colajes fotográficos y otras ilustraciones de sus respuestas.
3: Adhiérase a la celebración del bicentenario del natalicio de Alexander Pushkin.
2: Y participe en este concurso internacional de La Voz de Rusia.
3: Rusia les invita a escuchar. En el mundo de la cultura.
4: Buenas noches, estimados oyentes.
5: Anna Yere, Tiyase, Churakil, Abergale, Pagandirindrai, Nandidaye.
6: நிறைவு பெற்றதே
7: திருசபை
6: களம். இன்றைய சிற்றலை ஒரு பல நிகழ்ச்சிகளின் நிறைவாக இனி வருவது
8: இங்கிலீஷ் பொந்தி ஐபிசி சேனல். இன்க்ரீஸ் எஸ்பிஎஃப் சர்வேலன்ஸ் நம்பாரு ஃபோர் ஸ்ரீலங்கா ஆர்மி கேர் இன் பிளாஸ்ட். Bishop concerned at troops' proximity to church. Manakam. The special task force stepped up surveillance in the Tamil areas of the Ampare district in southeast Sri Lanka on Friday, following information that several suicide bombers of the Liberation Tigers had moved in recently for attacks. The villages of Tirukkovi, Karidim, and other smaller Tamil settlements on the southeast coast of the district.
9: Saat 4. Burası TRT Türkiye'nin sesli radyosu. Haberleri veriyoruz. Önce haberlerden özetler. Hafta ortasından beri sırtlara aralıklarla devam eden NATO harekatı ikinci aşamaya girdi. Ve artık NATO'nun hedefleri arasında sırtların kara birimleri, ağır silah ve zırhlı araçları da var. Cumhurbaşkanı Demirel, uygar dünyanın Türkiye'ye terörle hakkı mücadelesinde yardım ve destek olması...
10: Golem, alzati in piedi.
11: Mi auguro di sì, perché altrimenti...
12: Maledetto raffreddo.
13: Non lasciate!
11: Nell'ottica perimetrica...
14: Vogliono mettere
15: pochissimi luoghi.
11: Sapeva che in televisione...
16: Golem.
17: Idoli e televisioni.
16: Un programma di Gianluca Nicoletti.